சுற்றுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும்.

வணக்கம் நேர்களே. கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் உங்களோட உரையாட வந்திருக்கு. இன்னைக்கு விஜயராகம் நான் தான் வழங்க போறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரே விருமலா இருக்கு அனுஷா நகர்ச்சி, அதனால அவங்களுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களோட சென்னை முகத்து அகிலாசீவனோட பாடல் தான் இன்றைக்கு நம் சபரி வானொலியில் பலம் வர இருக்கிறது. நீங்களும் கேளுங்கள், கேட்டுவிட்டு உங்களுடைய வாழ்த்துக்களை போடுங்கள், வாழ்த்து கூறுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால அந்த வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் சபரி வானொலி இயக்குனர் சீதரேசன் ஐயாவுக்கும் என்னோட உடன் தொடர்புரியும் அனுஷா சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு விளம்பரத்துக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்வோம்.

இன்று தம் இனிய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரி அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நோய் நொடியின்றி சிறப்புடன் வாழ வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் கணவர் ஸ்ரீதர், மகன் ஸ்ரீராம், அம்மா வசுமதி, தம்பி சேஷாத்ரி, தம்பி மனைவி சௌந்தர்யா, தம்பி மகள் அஞ்சனாஸ்ரீ மற்றும் பெரியம்மா ஜானகி, பெரிய அண்ணன் லக்ஷ்மி நரசிம்மன், அன்னி பத்மா, சின்ன அண்ணன் முகுந்தராஜன், அன்னி கவிதா, தம்பி ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கைகள் புவனேஸ்வரி மற்றும் காயத்ரி, அண்ணன் மகன்கள் விஜய் பிரவீன் மற்றும் சத்யபிரகாஷ், மருமகள்கள் அக்ஷயா மற்றும் தரணி, மாப்பிள்ளை ஸ்ரீனிவாச ராமானுஜம், தங்கை மகள் ஸ்ரீஜனனி, தங்கை மகன் ஸ்ரீஹரி, இத்துடன் இணைந்து நமது சபரி சொந்தங்களும் வாழ்த்துகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி.

விளம்பரத்தை கேட்டீங்களா? மகிழ்ச்சி அடைஞ்சீங்களா? சந்தோஷமா இருக்கா? நான் வாழ்வித்தேன் இந்த படத்துல இருந்து என்னோட பாருங்கள். இந்த பாட்டு தான் இந்த வளம் வரவிருக்கிறது. நேயர்களே, ஒரு சின்ன ஒரு விளக்கம் இந்த பாடலுக்கு. என்ன விளக்கம்னா, கர்ம வீரர் காமராஜர் பிறந்தார். தமிழ்நாடே பொன்னானது. கல்வி தன்னை திறந்து வைத்தார். மதிய உணவை கொடுத்து வைத்தார். ஆனா அகிலா அம்மா பிறந்ததனால் அவங்கள் இல்லமே துள்ளி குதித்து மகிழ்ச்சியோடு இன்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் வசுமதி அம்மா அவங்களும் பிறந்திருக்காங்க இந்த நேரத்துல. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேர்களே, என்னோடு பாடுங்கள், நல்வாழ்த்து கூறுங்கள், பாடல்களை கேளுங்கள், உங்கள் பதிவுகளை போடுங்கள்.

என்றென் முன்னால் வார்த்தையொன்று மெல்லச் சொன்னால் நோய் பார்த்து

இனிமையான பாடலை நாம் கேட்டுவிட்டு வந்தோம் அல்லவா? இந்த பாடலுக்காக பதிவு பெற்றிருக்கிறவர்கள் வந்து சபரி வானொலி இயக்குனர் ஸ்ரீதனேசனையா, சோழச்சேரி விஜய அரசகுமார், சென்னை அகிலா ஸ்ரீதர், எல்லாருமே போட்டிருக்காங்க. தனிப்பக்கத்துல கோவை ராஜேஸ்வர், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கோவை ரத்னா எல்லாருமே எனக்கு கேட்டுருக்காங்க. காயத்திலையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க அக்காவோட பாட்டுல அதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சரி, நம்ம அடுத்தது பாட்டு பாடுறோம். அடுத்த பாடலாக உத்தம புத்திரம். இந்த படத்தில் உள்ளே மலர் மேலே நெருத்து வந்து போகும், மேலே உள்ளே மலர்ந்ததனால் உள்ளம் கொள்ளை போனது. கவிஞர் இதை நினைத்துதான் மயக்கும் வண்டுகளை மேலே தவள விட்டாரோ. இந்த பாடலை நாம் கேட்கலாமா? ஒருமுறை

இனிப்பு வாசம் உங்கள் உள்ளத்துக்கு வந்ததா? நல்லா இருந்துச்ச வாசனை. அருமையான பாடல், அழகான பாடல், இனிமையான பாடல், இன்பமான பாடல். நம்ம நேயர்கள் எல்லாருமே பாடல்களை கேட்டுக்கிட்டு அழகாய் பதிவு போடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டு. இப்ப அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல், அதற்கு முன் பிறந்தநாள் கொண்டாடும் அகிலாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேயர்களும் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க அம்மா வசந்தனுடைய அம்மாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டு பேரும் அம்மாவும் பொண்ணுமா பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்ப அடுத்த பாட்டுக்கு நாம் செய்வோம். காலம்பூர் இந்த படம் பாடுவது. காலம்பூரின் அருமணத்தில் இதற்கு ஒரு விளக்கம். காலங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை போனாலும் காலம்பூ வாசனை மட்டும் இல்லத்தை விட்டு போகவே போகாது. அது காய்ந்தாலும் சரி, கருகினாலும் சரி, வாசனை அப்படியே இருக்கும். தாளம்பூக்கு நாகம் மயங்கி தாளம்பூ வாசனைக்கு நாகமே வந்து பார்த்து இருந்து கொள்ளுங்கள் நேர்களே. அக்கம் பக்கம் பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது வந்தால் நான் பொறுப்பல்ல, அகிலா மேடம் தான் பொறுப்பு. இங்கே பாடலை ஒரு முறை கேட்போமா?

என்ன நேர்களே, தாளம்பு வாசத்துக்கு நாகம் வந்ததா? சுற்றி மட்டும் பார்த்தீங்களா? அருமையான பாடல், அழகான பாடல், அருமையா வந்துச்சு, நல்ல பாடல். இந்த படத்துல ஒரு புத்தகத்தை வச்சுதான், தாளம்பூன்னு ஒரு புத்தகத்தை வச்சுதான் அந்த கதையே ஓடும். ரொம்ப அற்புதமான ஒரு படம். எம்ஜிஆரும் கே விஜயாவும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நல்ல பாடலை கேட்டு மகிழ்ச்சியோடு அடுத்த பாடல் செல்வது. உலகம் சுற்றும் வாலிபர், இந்த படத்தில் சொல்லி மலருக்கு கொண்டாட்டம், வெள்ளி மலருக்கு மட்டுமா கொண்டாட்டம், அகிலாமா செய்த அகிலா செய்தர் அவங்களுக்கும் கொண்டாட்டம் தானே. அவர் ஏன்னா அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கும் கொண்டாட்டம் தான். எத்தனை கொண்டாட்டங்கள் வந்தாலும் நம் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை அனைவரும் கொண்டாடுவார்கள், எல்லோருமே கொண்டாடுவார்கள். தந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ளவர்களுக்காக இருந்தாலும் சரி, நிறையா பரிசு வரும், மாலைகள் வரும், சேர்ந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்னைக்கு இல்லமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடும். ஆனால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் எவ்வரிசி பாயாசமும் சாம்பார் சாதமும் எனக்கு தர வேண்டும். ஏனென்றால் நான் தானே உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏதாவது கொடுக்கவில்லை என்றால் நான் சென்னை புறப்பட்டு வருவேன். இப்ப அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபர், வெள்ளி மலருக்கு கொண்டாட்டத்தையும் அகிலா மேடத்தையும் கொண்டாட்டத்தையும் பார்க்கலாமா? பாடலை கேட்போம்.

0: நேர்களே, இப்ப நம்ம இயற்கையில வந்து நம்மளுடைய கவி கிளம்பியிருக்காரு கரூர் ரகுபதி. என்னமோ தெரியல, அவருக்கு குளிர்ந்து ஒன்று தாங்க முடியல உணர்ந்து. அதனால அமிஷா மரத்துக்குள்ள இருந்த குளிர் ஜரம் அங்க போயிடுச்சு. அவரும் முக்காட போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ரகுபதி ஐயா, முக்காடை எடுத்து விடுங்கள், யாராவது பார்த்தார்களோ தப்பாக எழுத்து விடுவார். நன்றி உங்களுக்கு, உங்களுடைய வாழ்த்துக்கள். என்று வெண்ணி மலருக்கு கொண்டாட்டம் இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம். இப்பொழுது ஒரு வாழ்த்து வாழ்த்து மலரை கேட்கலாமா? அடுத்தது பாடலுக்கு சொல்லு.
1: இன்று தம் இனிய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரி அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நோய் நொடியின்றி சிறப்புடன் வாழ வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் கணவர் ஸ்ரீதர், மகன் ஸ்ரீராம், அம்மா வசுமதி, தம்பி சேஷாத்ரி, தம்பி மனைவி சௌந்தர்யா, தம்பி மகள் அஞ்சனா ஸ்ரீ மற்றும் பெரியம்மா ஜானகி, பெரிய அண்ணன் லக்ஷ்மி நரசிம்மன், அன்னி பத்மா, சின்ன அண்ணன் முகுந்தராஜன், அன்னி கவிதா, தம்பி ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கைகள் புவனேஸ்வரி மற்றும் காயத்ரி, அண்ணன் மகன்கள் விஜய் பிரவீன் மற்றும் சத்யபிரகாஷ், மருமகள்கள் அக்ஷயா மற்றும் தரணி, மாப்பிள்ளை ஸ்ரீனிவாச ராமானுஜம், தங்கை மகள் ஸ்ரீஜனனி, தங்கை மகன் ஸ்ரீஹரி, இத்துடன் இணைந்து நமது சபரி சொந்தங்களும் வாழ்த்துகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி.

நம்மளுடைய நிகழ்ச்சியில் தவறி தவறி இயக்குனர் கீதலேசன் ஐயா சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அரூர் ரகுபதி தொலைச்சேரி விஜய அரசுக்குமார் தனிப்பட்டத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கோவை பத்மா அவங்களே அலைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தூக்கமே வராது காய்கறிக்கு, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நாளைக்கு தூங்குவாங்க பரவாயில்ல இருக்கட்டும். இத்தனை பேரும் இந்த பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற நேர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பதிவு போட்டாலும் போராட்டத்தையும் அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இப்ப அடுத்த பாடலுக்கு நாம் செல்வோமா. தியாகம் என்ற படத்தில் எஸ் ஜானகி நம்மளை விட்டு போனாங்கிற இப்போ அந்த ஜானகி தான் அவங்களும் கே சுந்தரராஜனும் சேர்ந்து பாடிய தேன்மல்லி பூவை இந்த பாடல். கொம்பு தேன் இருக்கு, கொம்பு தேன், மலை தேன், இன்பத்தேன், ஆசை தேன், எத்தனையோ தேன்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தேன்மல்லி பூவை எடுக்க நாயகன் ஆசைப்படுகிறான். நாயகியோ மயங்கிட்டாக இருக்கிறான். இந்த பாடலை நாம் ஒருமுறை கேட்கலாமா? நீங்களும் உங்கள் வார்த்தைகளை போடலாமா?

எடுக்க ஓடுறாரு பாருங்க ரகுபதி, ஜுரம் ஜுரங்கிறாரு, அப்புறம் வந்து தேனை எடுக்க ஓடுறாரு, குடியாடுறாரு, அங்க போய் சாடுறாரு, இங்க போய் சாடுறாரு, என்ன ஜுரமோ காது கா அதான் இப்ப கூட அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தனியா நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன், என்ன என்ன ஜுரம், எதுக்கு இப்படி முக்காடு போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்ப நம் இதயராகத்தில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் வழங்கும் மலர்கள் கொண்ட பாடல்கள் தான் இப்பொழுது வளம் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் கேட்டு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்த பாடமாக நாம் கேட்க இருக்கும் பாடல் 16 வயது மேலே. இந்த படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடி எஸ் ஜானகி பாடி தேசிய விருதை வாங்கி கொடுத்தார். என்ன ஒரு அற்புதமான பாடல், அழகான பாடல், தேசிய விருது வாங்கி கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் குரல் நம்ம நம்மளை விட்டு சென்றாலும் பாடல் மூலமாக அவர் காதில் நம்ம அவருடைய குரல் ஒழித்து கொண்டே தான் இருக்கும். நேர்களே, செந்தூர பூவே, செந்தூர பூவே, செந்தூர பூவே, இல்லென்ற காற்று, 16 வயது பருவம் வந்து இரவும் பகலும் சந்திக்கும் வேளையில் தன் மன்னனை நினைக்கின்றார், மயங்கித்தான் தூங்குகிறாள். அழகான காற்று கன்னத்தை தொட தன்னை மூடினால் கனவும் வந்தது. அவள் மன்னனும் வந்தான், குதிரை தெரியுமா, குதிரையில் வந்தான். அவனோடு அவனை பார்த்த மாத்திரத்தில் ஒத்த கண் வாங்காமல் அப்படியே கிடங்கி போய் நிற்கிறாள். அதனால்தான் இந்த பாடல் பிறந்ததோ

நேர்களே, பூத்திருக்கிற மலரை ஆட்டு குட்டி கறிக்க வந்துருச்சு. அதனாலதான் அந்த பாட்டு வந்துச்சு. கவலைப்படாதீங்க. அப்புறம் இப்பொழுது நேரம் 3:49 ஆகிறது. ஒரு அழகான அருமையான பாடலை கேட்டோம். காதுக்கு இதமான பாடல். எத்தனை முறை கேட்டாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்த பாடலாக நான் கேட்க இருக்கும் பாடல் டாக்டர் சிவா. இந்த படத்தில் கேஜி ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒரு அருமையான பாடல். இல்லத்துக்கு வந்த நீ தேவதையோ, என் இதயத்தில் குடியிருக்கும் ஊர்வசையின் தங்கையோ, உன்னை எப்படி வர்ணிப்பது, எவ்வாறு வர்ணிப்பது? கொடைக்கானலில் பூட்டு பூத்து குழுங்கும் புரிந்து மலரோ, தன்னே நீயும் என்னோடு சேர்ந்து பாடு, நானும் பாடுகிறேன். இப்பொழுது பாடலை நாம் கேட்போமா?

0: இதயத்தை தொட்ட பாடல், இன்பத்தை அள்ளி கொடுத்த பாடல், அருமையான பாடல் கேட்டுவிட்டு வந்தோம். நான் இப்பொழுது வாழ்த்து முறலுக்கு அப்புறமாக நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடரும்.
1: இன்று தம் இனிய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரி அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நோய் நொடியின்றி சிறப்புடன் வாழ வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் கணவர் ஸ்ரீதர், மகன் ஸ்ரீராம், அம்மா வசுமதி, தம்பி சேஷாத்ரி, தம்பி மனைவி சௌந்தர்யா, தம்பி மகள் அஞ்சனாஸ்ரீ மற்றும் பெரியம்மா ஜானகி, பெரிய அண்ணன் லக்ஷ்மி நரசிம்மன், அன்னி பத்மா, சின்ன அண்ணன் முகுந்தராஜன், அன்னி கவிதா, தம்பி ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கைகள் புவனேஸ்வரி மற்றும் காயத்ரி, அண்ணன் மகன்கள் விஜய் பிரவீன் மற்றும் சத்யபிரகாஷ், மருமகள்கள் அக்ஷயா மற்றும் தரணி, மாப்பிள்ளை ஸ்ரீனிவாச ராமானுஜம், தங்கை மகள் ஸ்ரீஜனனி, தங்கை மகன் ஸ்ரீஹரி, இத்துடன் இணைந்து நமது சபரி சொந்தங்களும் வாழ்த்துகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி.

அழகா அழகான குரலில் தேனாக வாழ்த்து மடலை படித்தார் ஸ்ரீ ஜனனி. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான குரல்! எதிர்காலத்தில் ஒரு பாடகியாவோ அல்லது ஒரு ப்ரொஃபஸராகவோ காலேஜில் ப்ரொஃபஸராக போனாலும் சரி, மாணவர்கள்லாம் அழகான குரலை கண்டு என்ன நினைக்க போகிறார்களோ? அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது. பாடகராக வந்தால் உலகமே கேட்கும். நிச்சயமா சரணியோட குரல் அருமையான குரல், சூப்பரா இருக்கு. இப்ப அடுத்த பாடலை நாம் கேட்கலாமா? கிழக்கே போகுறையில் என்ன படத்தில் ஜானகி பாடியார் பூவரசம் பூத்தாச்சு. நேர்களே, அண்ணன் வீடு தூது பார்த்திருக்கிறோம், மன்னன் புறாவை தூது விட்டிருக்கிறார். ஆனால் தூரம் சென்ற காதலனுக்கு தொடர் வண்டி மூலமாக தூது விடுகிறாளே இந்த பாவை. அந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாம்.

ஒரு அழகான பாடலை கேட்டாலே இல்லை கிளைக்க போகிறாங்க. இந்த படத்துல ராஜிகா வந்து என்ன அப்படின்னா ஆடுவாங்களோ ஆர்ஜி ராஜா வந்து காரு இன்னும் கார்ல போய் முட்டிக்கிட்டாரன். இது என்ன இப்படி ஆடுது அப்படின்னு கேட்டாரான். அப்போ அவங்க இங்கிலீஷ்ல கேட்டாங்க ராஜிகா இருக்கு அவர் கார்ல கார்ல முட்டிக்கிறாரு நீ இப்படி ஆடுனா கண்ணா போனா ஆடின அப்படின்னு கேட்பாரன். அது ஒரு பேட்டியில பாரதி ராஜாவே சொல்லியிருப்பாரு. ஆனா நல்லா கொட்டு வாங்கியிருக்காரு பாரு பாக்கியராஜ் வந்து நல்லா கொட்டு இருக்காரு. அதை போட்டிங்கள ஆனா ராஜிகா கூட ஒரு பேட்டியில சொன்னாங்க இப்படி ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கு. சென்னையில இருந்து பாரதியின்னு ஒருத்தவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில. புதுசா அந்த தகவலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேர்களே, நம் நிகழ்ச்சியில் எல்லோருமே கலந்து கொண்டிருக்காங்க. அஜிலா ஸ்ரீதர், சென்னை அஜிலா ஸ்ரீதர், அப்புறம் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கோவை பத்மா, கோவை சரவணம்பட்டி காயத்ரி எல்லாருமே வந்திருக்காங்க. அப்புறம் கோலைச்சேரி விஜய், அரசகுமார், இயக்குனர் சீதநேசன், என்னோட உடன் பணிபுரியும் அமித்ஷா சகோதரி அவர்கள், அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எனக்கு பாட்டெல்லாம் அழகா அடிச்சு குடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அந்த நேர்கள் எல்லாருமே அழகையா பதிவு போடுறாங்க. கரூர் ரகுபதியும் பதிவு போட்டுக்கிட்டே இருக்காரு, நல்லா காமெடியா போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க அனுஷா அம்மா நடத்துனாங்கன்னா அதெல்லாம் படிச்சு காட்டுவாங்க. எனக்கு என்னால முடியாது, அதனால வந்து உங்க பதிவுகளை நீங்களே பார்த்து கொள்ளுங்க யாரும் என்னென்ன பதிவு போடுகிறாள் என்று. அடுத்த பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாமா? ஊமை விழிகள். இந்த படத்தில் எத்தன் சுதேந்தர் சசிரேகா பாடிய மாமரத்து பூவெடுத்து, பூ எடுத்து வாழை தொடுத்து அழகான காலையில் பழத்தில் போட்டு அழகு பார்க்கிறான் இவன், அழகு பார்க்கிறான் இவன். அவனோ அவன் களத்தில் கிடக்கும் மாலையை எடுத்து இவன் களத்தில் தொடுகிறார். மாலை என்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே. எந்த பூ மாலையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மாலையை போட்டவுடன் கனவுகளும் கற்பனைகளும் கரை தாண்டி போகும், அலை தாண்டி போகும், மலையாக வரும், கடல் அலையாக வீசும். இப்பொழுது இந்த அற்புதமான பாட்டை மனோஜ் கேர் இசையில் ஒரு அற்புதமான பாடலை ஏனான குரலில் கேட்டு மகிழ்வோமா?

நேர்களே, பாடல் அருமையான பாடல். ஆபாவாணன் டைரக்ஷன், இந்த கல்லூரி மாணவர்கள், திரைப்பட கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து எடுத்த படம். ஒரு படம் புதிதாக எடுத்திருந்தாலும் நச்சென்று ஓடியது படம். விஜயகாந்த், கார்த்திக், அருண் பாண்டி, ரவிச்சந்திரன், சரிதா, சசிகலா, கோகிலா, இப்படி எண்ணற்ற பேர்கள் பட்டாளமே நடிச்சிருந்துச்சு. ஆனா புது திரைப்பட மாணவர்கள் எடுத்திருந்தா கூட, புது படமா எடுத்திருந்தா கூட, அந்த பழைய நடிகர்களெல்லாம் போட்டு எடுத்திருந்தாங்க பாருங்க. அதான் ஒரு அற்புதமான இருந்துச்சு. அதே மாதிரி மனோஜ் காயினும் வந்து நல்லா இசையமைச்சிருந்தார். அவருக்கு அவர் வந்து நல்ல இசையெல்லாம் கொடுத்துருக்காரு. மறுபடி இந்த படத்துல முதல் படத்திலேயே ஆபாவாணனும் மனோஜ் காயினும் அருமையா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் தாங்க. இப்ப நாகர்கோயில் மகேஷும் வந்து இழந்திருக்காரு, அவருக்கு பாராட்டுக்கள். அவரு எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் காப்பிலாம் கொடுத்தாரு, நாங்களும் வாங்கி சாப்பிட்றோம், கொடுக்குறாரு பார்ப்போம். அடுத்த பாடல் தங்கம் என்ற படத்தில். ராத்திரியில் பூட்டியிருக்கும் தாமரை தான் பெண்ணும். இந்த பாடல் தான் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி பாடிய பாடல். நேரத்தில் வந்திருக்கும் தேவதையை அழகாக வர்ணிக்கிறார். வர்ணிப்பதில் கவிஞரே மிஞ்சி விடுவான் போலிருக்கிறது. அந்த அப்படியேப்பட்ட ஒரு பாடல், அழகான பாடல். இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் நம் தவறி மாணவர்கள் கேட்டால் அது ஒரு அற்புதம்தான். ஏன்னா பதிவுகளோடு அந்த பாடலையும் கேட்கும் பொழுது இன்பம் தானே பிறக்கும். நாம் இந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்கலாமா?

ஒரு இளமை சொல்லும் பாடலை நாம் கேட்டுவிட்டு வந்தோம். அருமையான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி சேர்ந்து பாடிய எத்தனை பாடல்கள், அத்தனை பாடல்களும் அருமையான பாடல். இப்ப நாம் மாறி கேட்டிருக்கும் பாடல், இந்த பாடல்களாம் கேட்டு எல்லா நேயர்களுமே வந்து அழகாக பல்வியை போட்டு கொண்டிருக்கிறார்கள். பாட்டு போடுற அத்தனை நேயர்களுக்கும் இது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஈவனேசன் உட்பட என்னோட பணிபுரியும் அனுஷா சகோதரியும் இந்த பாடல்களை ரசித்து என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பாடலாக கொம்பேரி மூக்கன் என்ற படத்து அதே குரல். முதலில் என்ன குரல் ஒழிக்கிறது? எஸ்பி பாலசுப்ரமணியம் இத்தானி, அதே குரல் தான் இப்பொழுதும் ஒழிக்கி இருக்கிறது. இணைத்து சித்த ரோஜா, இன்ப ரோஜா, இனிமை இனிமையான ரோஜா, சீதர் என்னும் இதயத்தில் அகிலா என்ற ரோஜா வளர்ந்தது, மன பரப்பியது. என்ன ஒரு பொருத்தம், என்ன ஒரு ஆனந்தம். கொண்டாடத்தில் உலகையே மறந்து இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாமா?

நல்லபடியா எல்லா பாட்டும் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் இருக்கு. அதனால தப்பா நினைக்க வேண்டாம். இனிமே நம்ம கடைசி பாட்டா பாட்டு பாட்டை ஒளிபெயர்ந்த போது கன்னிப்பெயர் படத்துல சந்திராஜ் எல்லாரும் ஈஸ்வரி பாடிய அந்த ஒளிபெயர்ந்த போது அந்த பாட்டை நம்ம கேட்டு நிகழ்ச்சியிலிருந்து என்னுடைய விடைபெறுவோம். இது வரைக்கும் நான் கும்பகோணம் கணபதி நகரில் எட்டு மனோகரம் தான் கூட உரையாடுங்க கேளுங்க வாழ்த்துக்கள். அவங்க சீரோடு பிறப்போன்று போல் என்று வாழ்கிறேன். இவரை வாழ்க்கை நேர்கள் பதிவு போட்ட நேர்கள் அத்தனை பேருக்கு உடைய நிமாண்டா வாழ்த்துக்கள். கபரிதேசன் கபரி வீரரேசன் ஐயாவுக்கு உடைய வாழ்த்துக்கள். தமிழ்புகார் அனுஷா பகுதிக்கு உடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா பாடலும் வரும். அவங்களுடைய தோலு கோளாரா இருக்கிறதுனால இப்படி ஒரு நிலைமை. அதனால கடைசி பாட்டை கேட்டு நம்ம விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொல்லிசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7 5 9 8 5 3 8 7 7 3. மீண்டும் 7 5 9 8 5 3 8 7 7 3 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி ஒரு அழகான பாடல் வலம் வருகிறது.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் முதலில் பாடிய பாடல் இன்று கர்ம வீரர் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் மேம்.
1: நல்லா இருக்கேன்.
0: பாடல்

நெருக்கம் இருந்தும் தயக்கம் முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் நெஞ்சுக்குள்ளே தீயிருந்தும் மேனி எங்கும் பூவசந்தும் நெஞ்சுக்குள்ளே தீயிருந்தும் மேனி எங்கும் பூவசந்தம் கண்ணி கரும்பு முன்னை எண்ணி ஆறாகும் இசை நேரையில் இந்த வேளையில் சுபராகம் பொழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம்.

0: போதை கொண்டு போ அழைக்க தேடி வந்து தேனிருக்கு போதை கொண்டு போ அழைக்க தேடி வந்து தேனிருக்கு தங்க கொழுந்து தொட்டவுடன் போவாக இசை மேடையில் இந்த வேளையில் சுபராகம் பொழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம் இசை மேடையில் இந்த வேளையில் சுபராகம் பொழியும் அவ்வளவுதான் மேடம்.
1: அழகான பாடலை செம்மையா பண்ணீங்க மேம், அருமையா இருந்துச்சு உங்க குரலோட அந்த பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். சூப்பராக அவங்க குரலில் என்ன பாட்டு பாடினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலை ரொம்ப கொஞ்சி கொஞ்சி அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்,
0: வணக்கம்.
1: டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கீங்க. பாடுறத ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்க சௌரி எஃப்எம்ல பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கொடைக்கானல் எஃப்எம் நேயர்கள்.
0: என்னது புரியல, என்னது மேம்?
1: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்கள்ல நேற்று நாங்க வந்து உதய விழாவுக்கு போயிருந்தோம் நாங்க ஞாயிற்றுக்கிழமை.
0: சரி,
1: எனக்கு வந்து சிறப்பு பரிசு கொடுத்தாங்க.
0: நீங்க அந்த வானிலையிலேயே இருக்கீங்களா?
1: ஆமா, அது ஏதாவது ஒண்ணுன்னா கலைப்புல பேசுவேன்.
0: சரி சரி சரி சரி.
1: அதுல வந்து எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க, அதனால வந்து அங்க வச்சு கேட்டாங்க, நீங்க சௌரி எஃப்எம்ல பேசுறீங்களா?
0: என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க அதுக்கு?
1: பாருங்க அப்படின்னு, அதான் உங்க பாட்டெல்லாம் கேட்போங்கா
0: அப்படின்னாங்க. சரி, இப்போது பாடுங்கள்.
1: சரிக்கா, இந்த கருணா படத்துல வந்து எஸ்பி
0: பாலசுப்ரமணியம்
1: ஜானகி பாடியது மலரே.

மௌனமா மௌனமே.

0: தெரியுதுல அப்படி பாண்ணா. சரி, உங்களால முடிஞ்சது அருமையா பண்ணீங்க மேம், அழகா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் விருதுநகரிலிருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் ஒரு அழகான பாடலை எடுத்து சிறப்பாக பாடினாங்க. அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வரங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்? ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஒரே ஒரு நிமிஷம். கொடியிலில் மல்லிகைப்பூ மணக்கு தீமானி, எடுக்கவா துடுக்கவா துடிக்கிறீனானி, பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சிக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்கு தீமானி, கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறீனாரி, மனசு தடுமாறும் அதை நினைத்தா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடை போடும், நித்தனித்தோ நினப்பு நெஞ்சு குழி காயும், மாடு ரெண்டு பாதை ரெண்டு வண்டி எங்கே சேரும், பொத்தி வச்சா அன்பு இல்லை சொல்லி புட்டா வம்பு இல்லை சொல்லத்தானே, எம்பு இல்லை இன்ப துன்பம் யாரால பறக்கும் திசையீது, இந்த பறவை அறியாது உறவோ தெரியாது, அது உனக்கும் பாறையிலே பூமலச்சி பார்த்தவங்க யாரு, அன்பு கொண்டேன் ஆயுசு நூறு, காலம் வரும் வேலையிலே காத்திருப்பேன் உண்மையிலே, தீதி வரும் உண்மையிலே செய்தி சொல்வேன்

0: மல்லிகப்பூ மனக்கடே மாடி, எடுக்கவா துடுக்கவா துடிக்கிறீனாரே. நன்றி மேடம்.
1: அழகாக பண்ணீங்க மேம், அருமையான பாடல், ரொம்ப சேலஞ்சிங் சாங், கஷ்டமான பாட்டு, நல்லா அழகாக பண்ணீங்க.
0: தெரிஞ்ச வரைக்கும்
1: இல்லை மேம், நல்லா தான் பண்ணீங்க, சிறப்பு மேம், நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள். அழகான ஒரு பாடல், சிறப்பான பாடல், ரொம்ப அழகான பாடல், அருமையாக பாடினாங்க, நல்லா இருந்துச்சு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம், வருங்கள், வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? புவனேஸ்வரி, கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
1: புவனேஸ்வரி மேம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே மேடம்.

0: மேடம்.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம். பூந்தளிர் படத்தில் பி சுசிலா பாடல்
0: ஆமா மேடம்.
1: அருமை
0: ஆமா
1: அருமை,
0: ஆமா ஆமா
1: ரொம்ப அழகாக பண்ணீங்க, அருமையாக இருந்தது பாடல்,
0: தேங்க்யூ
1: சிறப்பாக
0: மேடம்,
1: பண்ணீங்க.
0: தேங்க்யூ
1: நன்றி நன்றி,
0: தேங்க்யூ
1: வாழ்த்துக்கள்
0: மேடம்,
1: மேம்.
0: தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ
0: ஓகே
1: தேங்க்யூ.
0: மேடம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகான ஒரு பாடல், செம பாட்டு அது, இவ்வளோ காலத்துக்கு முன்னால் உள்ள பாடல் அது. சிறப்பாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: செல்லி செல்லி செல்லா செல்ல

போதமே நாமும் அழலா.

பார்த்தால் தாத்மாவை கை கட்டும்.

0: vài lần, còn cánh cái con vài lần. Đi xa đây là đi xe tù đây là hôm chỗ lấy anh ở vài lần.
1: அழகா பண்ணீங்க சார், அருமையா இருந்துச்சு சார் பாடல். அழகான பாடல், நீங்க செலக்ட் பண்ண பாடல். ஆமா, ரொம்ப அழகான பாடல்.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ
1: நன்றி நன்றி வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் பாட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து செம்மையாக பண்ணார். புதுப்பாட்டை தைரியமாக பாடுவார், அவர் ரொம்ப அழகாக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ராஜேஷ். நல்லா இருக்கீங்களா ராஜேஷ்?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம்.

கேட்டக்கரை ஓரத்திலே தென் பொதிகை தாரத்திலே ஒற்றை வரி பாதையிலே உன்னை மட்டும் நான் கண்டேன். ஒற்றை வரி பாதையிலே உன்னை மட்டும் நான் கண்டேன். நெற்றி முதல் பாதம் வரை முத்தமிட்ட ஒப்பனங்கள் தொட்டு கொண்ட ஒற்றிக்கொண்ட அத்தனையும்

செம செம அழகான பாடல. என்ன அழகா பண்ணீங்க தெரியுமா, அருமையா இருந்துச்சு ராஜேஷ். இது எஸ்பிபி பாடல் தானே? ஆனா இதே மாதிரி ஒரு ஏஸ்தாஸ் பாட்டும் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான அவர் குரலில் என்ன அழகாக பாடினார் இந்த பாட்டை, சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?

0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்க உங்கள் பாடலை.
0: தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் பந்தம் ராக பந்தம் குந்தம் சொந்தம் தந்த சொந்தம் மூலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி மூலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே மாமா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலுருதே ஓ ஆளானதே நாதம் என் ஜீவனே மாமா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலுருதே நாதம் என் ஜீவனே அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் செதிகள் பாடுமே விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே கண்களில் மௌனமும் கோவிலில் தீபமே ராகங்கள் பாடிவார் பன்னீர் மேகமே மார் மீது பூவாகி விழவா வெளியாகி விடவா நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாவை பார்முருதே இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன் உறக்கமில்லை எனினும் கண்டில் கனவு சுமந்து போகிறேன் தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம் நீ அதில் போவதாய் ஏதோ ஞாபகம் வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாது விலகும்

0: பாடுமேரோ பாறை பாடூருதே, ஓ பூவும் ஆளானதே, நாதம் என் ஜீவனே. அவ்வளவுதான் மேம்.
1: அழகா பண்ணீங்க, அருமையான பாடல்.
0: நன்றி நன்றி.
1: ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு செம்மையா பண்ணீங்க.
0: கொண்ட ஜெரியில இருந்தாலும் பாடுவோம் ஜானகி அம்மா ஞாபகத்துல.
1: சிறப்பு சிறப்பு, அழகா பண்ணீங்க தென்மொழிமா.
0: நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்றேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பாடல், காதல் ஓவியம் இந்த படம். செம்ம பாட்டு, அழகாக அருமையாக பாடினாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், வணக்கம்.
1: பத்மா மேம், நல்லா இருக்கீங்களா மேம்?
2: சூப்பராக இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பராக இருக்கோம்.
2: தொடரவோ தொந்தரவோ
1: என்னாச்சு
2: என்னாச்சு,
1: நீங்க ஒரு மாதிரி பாட்டு வந்து ரொம்ப குளிர், அப்படித்தானே? அங்க ரொம்ப குளிர் இல்ல?
2: அப்படி இல்ல இல்ல, நார்மலா இருக்கு கிளைமேட். அப்படியா? இருந்தாலும் கொஞ்சம் குளிர வச்சுக்கலாம் எல்லாரையும், அதனாலதான்.
1: அப்படியா? ஓகே மேம், பாடுங்க மேம்.
2: தொடரவோ தொந்தரவோ உணருள்ளமே சம்மதமோ இடையோ.

0: தொடகரவோ தொந்தரவோ உனதுளமே சம்மதமோ.
1: சிறப்பு மேம், எங்கேயோ எப்பவோ கேட்ட பாட்டை இப்படி ஞாபகப்படுத்துறீங்க, அது அழகா பாடிடுறீங்க. என்ன மேம்,
2: பாடவே முடியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப என்ன சிரிப்பு தாங்க முடியல,
2: என்னாச்சு நிஜமாவே? அது அதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி மேம், நன்றி. அழகான பாடலை எடுத்து பாடினதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சூப்பரா பண்ணீங்க மேம், நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா மேம், பத்மா நரசிம்மன் அவர்கள். அருமையா அழகா ஒரு பாடல், தொடவரவோ தொந்தரவோ. என்ன படம்னு ஞாபகம் இல்லை, பழைய பாட்டு இதெல்லாம். இந்த பாட்டு பாடினதெல்லாம் தீபன் சக்கரவர்த்தியா ஞாபகம் இல்லை. அருமையாக பாடினாங்க, செம்மையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம், இன்னைக்கு என்ன வேற நம்பர்ல வரீங்க?
3: இல்லை, இந்த நம்பர் தானே.
1: அப்படியா, ஸ்பாம் அலர்ட்னு வருது எனக்கு.
3: என்னங்க?
1: ஆ ஓகே மேம், நல்லா இருக்கீங்களா?
3: உள்ளங்களுக்கும் காமராஜர் ஐயா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
1: சிறப்பு மேம், சிறப்பு. நன்றி நன்றி.
3: நல்லதுங்க மேடம். நான் வந்து என்னை போல்
1: தங்கங்கள்
3: என்ன
1: குரல்?
3: தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயின் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எந்தும்.

அரங்கே விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றால் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாவும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாய்

ஊரும் உறவும் கூட்டுறவு என்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் பொய்யை தள்ளுங்கள். ஊரும் உறவும் கூட்டுறவு என்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு

சங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் சாயும் ஒளியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் என்

0: சிறப்பு சிறப்பு மேம். அழகா காமராஜரை நினைவுபடுத்தி அருமையான பாட்டு பாடினீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க மேம், அருமையா இருந்துச்சு. அதெல்லாம் அது கொஞ்சம் தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா பாடினீங்க, அருமையா இருந்துச்சு, எனர்ஜெட்டிக்கா பாடினீங்க, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் சிறப்பாக பாடினாங்க, அழகாக இருந்தது. பழைய பாடலே யாரும் பாடவே மாட்டேன்றோம், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. காமராஜ் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி அழகான பாடல் தந்த கற்பகவல்லி ஜெயேந்திரம் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஒரு மங்களகரமான பாட்டு தான் அது. படம் வந்து பூவும் பொட்டம்னு படத்தோட பேரு.
0: ஆமா,
1: இசையமைப்பாளர் ஆர் கோவர்தனம். அதாவது நீங்க அந்த காலத்துல அவர் பேர் டாக்டர் ஞாபகம் வர மாட்டேங்க, ஏவிஎம்க்கெல்லாம் ஆர் சுதர்ஷன மாஸ்டர்ங்கிறவர் இசை
0: அமைத்திருப்பார்.
1: அவருடைய தம்பி தான் யாரு, ஆர் கோவர்தனம்ங்கிறவரு. அவரும் சில படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு. நம்ம இளையராஜாவோட அசிஸ்டண்டா இருந்தவர் தான். நல்லா இசையமைப்பாரு அவர். பல இந்த பட்டினத்தில் பூதம் படம் வந்திருக்கு
0: தெரியுமா? தெரியும்.
1: அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பொற்சிலைன்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த பூவும் பொட்டும் ஒரு அஞ்சாறு படத்துக்கு இசை கொடுத்திருக்காரு.
0: உங்க ஊர் பேர் என்ன சொல்லீங்க?
1: கண்ணன்
0: உங்கள் பாடலை.
1: இது வந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், ஆர் கோவர்தனம் இசை. நல்ல நாதஸ்வரத்தை வரும். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பா

போலமிட்ட மனவரையில் குங்குமத்தில் சங்கமத்தில் கோலமிட்ட மனவரையில் குங்குமத்தில் சங்கமத்தில் மாலையிட்ட பூங்கழுத்தில் தாலி கட்டும் வேளையிலும் கட்டழகை கண்டு வர மெய் சிலிர்த்த முக சிவக்கும்.

நாதஸ்வரவோசையினை தேவன் தந்து பாடுகின்றான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றாள். நாதஸ்வரவோசையினே

நடம் ஆடுகின்றாள். நாதஸ்வர ஓசையினே தேவன் வந்து பாடுகின்றான்.

0: சந்தர்ப்பம்
1: வாவ் வாவ் சார், ஒரு
0: அளித்த
1: நிமிஷம் பொறுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். என்ன சார் இவ்வளவு அழகா பாடுறீங்க, ரொம்ப அழகா பாடுறீங்க சார். அந்த பாட்டுலாம் எப்படி சேலஞ்சிங்கான சாங் இது, இவ்வளவு அழகா பாடுனீங்க தெரியுமா, அந்த நுணுக்கங்கள்லாம் அவ்வளவு அருமையா பாடுனீங்க, ரொம்ப நல்லா பாடுறீங்க சார், அருமையா இருந்துச்சு உங்க பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ
1: சார், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் நங்கநல்லூரில் இருந்து கண்ணன் சார் அவர்கள் அழகான ஒரு பழைய பாடலை எடுத்து என்ன அழகாக பாடினார் தெரியுமா, செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு நுணுக்கங்களும் அவ்வளோ அழகாக கொண்டாந்தார், செம்மையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்
0: சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: 15 தடவை ட்ரை பண்ணிருக்கீங்க என்ன சார்? ஓகே சார், பாடுங்கள் உங்கள் பாடலை. நல்லா இருக்கீங்களா? என்ன பட்டையை கிளப்புறீங்க தெரியுமா சபரியில? நீங்க எல்லா நிகழ்ச்சியும் நீங்க தான் நடத்துற மாதிரி தெரியுது. நன்றி, ரொம்ப அழகா பண்றீங்க எல்லாம். அருமையா பாடுற, அருமையா நிகழ்ச்சி நடத்துறீங்க சார். பாடுங்கள் உங்கள் பாடலை. எழுதாதே மஞ்சள்,
1: எழுதாதே மஞ்சள் வானம் என்ற சாட்சி உனக்கு.

0: மஞ்சள் வானம் என்ற சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் என்ற சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனது வைத்து வைத்த சிலைகள், அது மயக்கம் தீரக்கு வைத்த கலைகள். மனதில் வரித்து வைத்த சிலைகள், அது மயக்கம் தீரக்க வைக்கும் கலைகள். மேகங்கள் என்னெஞ்சில் ஓடும், வானத்தை யாரோட கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோபத்தின் கொண்டது தெய்வம் கண் தந்தது, கோபத்தின் கொண்டது தெய்வம் கண் தந்தது. பூஜையா செய்வது இந்த பூவையா கொள்வது, பூவைக்கு ஏதேதோ ஆசை என் உள்ளத்தில் ஏதேதோ பூவைக்கு ஏதேதோ பாசை என் உள்ளத்தில் ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஜோதி தெரிகின்றது, தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் அழிகின்றது, கனவு பறிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், உன் நெஞ்சத்தில் ஏன் இந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். நன்றி.
1: அழகான அழகா பாடுறீங்க சார், அருமையான பாடலை ரொம்ப அழகா பாடுறீங்க.
0: நன்றி
1: நன்றி. வாழ்த்துக்கள் சார்,
0: வாழ்த்துக்கள்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம். கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் அருமையா ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப சிறப்பா அழகா பாடுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நாங்களும் மிகவும் நன்றாக இருக்கிறோம். பாடுங்கள் பாடலை.
2: உலகம் முழுவதும் மாமியா மாமியா இறைவனி சீர்கரம் எழுதிய ஓவியம். மாமியா மாமியா மாமியா மா அழகியம் உலகம் முழுவதும் மனம் போல நாளும் மகிழ்ந்தாட வேண்டும். நன்றாக நாளும் நீயும் மனம் போல நானும் மகிழ்ந்தாட வேண்டும். ஒன்றாக நானும் நீயும் சோலை எங்கும் காற்றே காற்றில் எங்கும் வாசம் இளமையில் சிலிட்டுதல் புதுமையின் அழைப்புகள் எல்லாம் மாமாமியா மாமாமியா அழகியாயிரம் உலகம் முழுவதும் அழகியாயிரம் உலகம் முழுவதும் மாமியா மாமியா இறைவனின் சீருக்கரம் எழுதிய ஓவியம். மாமியா மாமியா மாமியா மழைக்காலம் மாறும் வசந்தங்கள் தோன்றும்
1: மேம் அருமையா இருந்துச்சு இந்த மாமாமியா மாமாமியா பாடல், சிறப்பு பண்ணீங்க மேம். கணீர்னு எவ்வளோ சவுண்டா வருது உங்க குரல், ரொம்ப அழகா பண்ணீங்க. எல்லா பாடத்தையும் பாடலையும் எவ்வளோ உற்சாகமா பாடுறீங்க தெரியுமா, செம்மையா இருந்துச்சு, எனர்ஜெட்டிக்கா பாடுறீங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்,
2: நன்றி,
1: நன்றி, நன்றி. நாங்கள் தான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும், அவ்வளோ அழகான பாடலை எவ்வளோ சவுண்டாக பாடுறீங்க. நன்றி மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி மேம் அவர்கள் அழகான ஒரு ரதி ஹக் இந்த படம் ஜெர்மனியின் செந்தே உல்லாச பறவைகள் நினைக்கிறேன். இந்த படத்தை ரதி அக்னிஹோத்ரி பாடின பாட்டு இது, செம்மையாக பாடுறாங்க. எஸ்டானகி பாடல் அவ்வளோ அழகாக பாடினாங்க, அழகாக அந்த மாமாமியா மாமாமியெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு, அழகாக பாடின அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம்,
1: வணக்கம்.
3: பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி பேசுறேன் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
3: வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போறா

முத்துமணி மால உன்னை தொட்டு தொட்டு தோலாட்டு கொலுசுதாமா.

0: தெரியுமா நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க மேம்.
1: போன வாரம் பாடின சார் இருந்தாங்க, அப்போ இன்னும் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல். சரி சரியா வரல, சாரி சாரி, நெக்ஸ்ட் டைம் சூப்பரா பாடுறேன்.
0: ஓகே மேம், ஓகே மேம், செம். தேங்க் யூ, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி மேம் அவர்கள் அழகான ஒரு பாடல், என்ன அழகாக பாடுறாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் மறக்குது அவங்க, பாவம், அவங்க மனசில் ஞாபகம் இருந்தால் தான் அவங்க பாட முடியும். ஓகே, செம்மையாக பாடின அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார்
2: எங்கன்னு
0: நினைக்கிறீங்க சார்? வணக்கம்,
2: வணக்கம்,
0: தஞ்சாவூர்
2: ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஒரு பாட்டு பாடணும்னு ஒரு ஆசை.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
2: படம் வந்து பாட்டு
0: பாடிட்டுமா?
2: தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சுத்தம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடி பூமி பந்தயம் தீ வந்த புள்ளில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அட மழையில் கூட சாயம் போகாவானதில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அன்பே என் முதுமை ஆனந்தம் நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஓரானந்தம் பந்தம் பேரானந்தம் கண்ணே உன்வியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா ஏதுக்கு, அது பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோ ஆனந்தத்தில் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. வருமா?
0: சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க சார். அருமையா பண்ணீங்க, நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கு சார். சொல்லுங்க.
2: உடம்பு
0: பாத்துங்க, உடம்பு எப்படி இருக்கு?
2: எல்லாம் நல்லா இருக்குமா? எல்லாம் உங்களுடைய அன்புல அன்பால தேடி பிள்ளை எல்லாம் நலமா.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூரில் இருந்து ஜோதி பாண்டியன் சார் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக என்ன அழகாக பாடினாரு. அருமையான பாடல் அது, ரொம்ப நல்லா பண்ணாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நாங்க நலமா இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: ஜோதி பாண்டியன் நல்லா பாடுனாரு.
0: ஆமா,
3: அந்த அண்ணனுக்கு உடலெல்லாம் நல்லபடியா இருக்க நான் வாழ்த்து இறைவனை வேண்டிக்கிறேன்.
0: ஓகே மேம்,
3: சரிங்கம்மா. லஞ்சம் வாங்க கூடாதுங்கிற பாடல்
0: பாடுங்கள்.
3: கையை நீட்டி நாம எழுந்தா லஞ்சம் வாங்க கூடாதையா, பேரு கெட்டு போனதுன்னா நம்ம மதிப்பு என்ன ஆகும் யா, திட்டிடுவோமே பேராசைகளைத்தான் வாழ்ந்திடுவோமே நாம உண்மையோடுதான். கையை நீட்டி நாம எழுந்தா லஞ்சம் வாங்க கூடாதையா, வேறு கெட்டு போனா நம்ம மதிப்பு என்ன ஆகும் யா, விட்டிடுவோமே பேராசைகளை தான் வாழ்ந்திடுவோமே நாம உண்மையோடுதான். அண்ணாக்கி நாம எல்லோரும் தானே நாட்டோட எதிர்காலம், உண்மையா உழைச்சு முன்னேறினாலே மனசாட்சி நம்மை வாழ்த்தும். ஊரில இருப்பவங்க நம்ம தானே மதிப்பாக பார்க்க வேணும். ஆமாமா, வீட்டில இருப்பவங்க நம்ம வழி பார்த்துதான் வாழ வேணும். அப்பப்பா காந்திய பாருங்க கண்ணிய வரும். ஆமா ஆமா, கலாம பாருங்க கடமை உணர்வுகள் வரும். ஆமா ஆமா, நேர்மை பாருங்க நம் கையை நீட்டி நாம எழுந்தா. காந்திய பாருங்க கண்ணி வரும். ஆமா ஆமா, கலாம பாருங்க கடமை உணர்வுகள் வரும். ஆமா ஆமா, நேர்மைக்கு எப்போதும் உயர் உண்டு பாருங்க நீ, கையை நீட்டி நாம எழுந்தா லஞ்சம் வாங்க கூடாதையா, பேரு கெட்டு போனதுன்னா நம்ம மதிப்பு என்ன ஆகும் யா, விட்டிடுவோமே பேராசைகளை தான் வாழ்ந்திடுவோமே நாம உண்மையோடுதான். வறுமை நிலைமை அடைஞ்சாலும் கூட கையூட்டல் வாங்க வேணா, தவறுகள் செய்ய யார் தூண்டினாலும் அவரோடு சேர வேணா, உழைச்சு வரும் காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டும் பாரு. அப்பப்பா தப்பா வரும் காசு அத்தனையும் மருத்துவருக்கு போகும் பாரு. அப்பப்பா காமராஜரை பாருங்க உணர்வுகள் வரும். ஆமா ஆமா, பரதிய பாருங்க நாட்டுப்பட்டு வரும். ஆமா ஆமா, நாடு எப்போதும் நல்லவரை வரவேற்போம், கையை நீட்டி நாம எழுந்தா லஞ்சம் வாங்க கூடாதையா, பேரு எட்டு போனதுன்னா நம்ம மதிப்பு என்ன ஆகும் யா, விட்டிடுவோமே பேராசைகளை வந்திடுவோமே நாம உண்மையோடுதான். கைய நீட்டி நாம எழுந்தா லஞ்சம் வாங்க கூடாதையா.
0: சிறப்பா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது பாடல்.
3: அந்த ஏதாவது கவிதைகள் எழுதினா அது கூட பிரசரிக்கிறதுக்கு கூட தயங்குறாங்க. அது சிபாரிசுகள் மூலமா ஏகப்பட்டது வருது. இதெல்லாம் வந்து தடுக்கணும், இதெல்லாம் சட்டம் கடுமையா கொண்டு வரணும். காமராஜர் இன்னைக்கு பிறந்த நாளைக்கு எப்படி அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் முதலமைச்சர் ஆகும் போதே அவர் சொன்ன விஷயம் அதுதான், எந்த சிபாரிசு கடிதமும் என் கிட்டத்துல வரக்கூடாது. ஏழைகளுக்கு போற அத்தனை சலுகைகளும் வசதி படைத்தவர்களுக்கு போய் போயிடக்கூடாது, அதுல கவனமா என்னால இருங்க அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி அவருக்கு கொடுத்த வீட்டை கூட பெரிய மாளிகைய கூட எனக்கு வேணாம்னு சொன்னவர். நான் சின்ன வீட்டுலதான் இருப்பேன், ஏன்னா பெரிய மாளிகையில வந்து ஏழைகள் வந்து உள்ள நுழைய முடியாது. அதுக்கு வந்து கோட்டையில பலமான இது இருக்கும், காவல் காவல் இருக்கும். அதுல உள்ள நுழைஞ்சு எனக்கிட்ட வந்து அவங்க நேரடியா எதையுமே என்கிட்ட கேட்க முடியாது, நானும் உதவ முடியாது. இதுவே நான் சின்ன வீட்டுல இருந்தா டக்குன்னு வந்துருவாங்க வீட்டுக்குள்ள. வேணா பணக்காரவங்க வேணா கோட்டையில என்னை சந்திக்கட்டுமே, வந்து தேவையினா அவங்க வந்து சந்திச்சுட்டு போகணும்னு சொன்னவர் நம்ம காமராஜர் ஐயா. எப்பேற்பட்ட ஒரு தியாக உள்ள எப்பேற்பட்ட ஒரு மனித தன்மை, ஒரு
0: ஆபீஸ்ல அப்படி சொல்லுங்க.
3: இல்ல இப்பவெல்லாம் குறைஞ்சிருச்சுங்கம்மா, அப்பவெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்காங்க பாருங்க. இந்த காங்கிரஸ்ல வந்து ஏகப்பட்ட மனிதர்கள் அவ்வளவு ஒரு போராட்டத்துக்கு, நம்ம விடுதலை போராட்டத்துக்காக எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் உண்மையா இருந்திருக்காங்க, எத்தனை பேரு சத்தியத்தோட போராடி இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேரு தன்னோட செல்வங்களை கூட கொடுத்து உதவி இருக்காங்க தெரியுமா. ஆனா இன்னைக்கு எல்லாம் பார்த்தா அவங்க வாழ்க்கை காரு பங்களா சொல்லி வளர்க்கப்படுற விதம் தான் இது. என்னன்னா எல்லாருமே குழந்தைகளை எல்லாம் காரு பங்களா நீ சுகவாசியா வாழணும், ஏசி டிப்டாப்பா நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழு, உன் குடும்பம் உன் பிள்ளைகளை பாருன்னு சுத்தி புரியனால ஒரு குறுகிய வாழ்க்கைய வாழ்றதுனாலதான் இன்னைக்கு எல்லாமே தலைவிரிச்சாடி ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகி லஞ்ச தலைவிரிச்சாடி ஏழைகளுக்கு கிடைக்கிற அத்தனை சலுகைகளுமே பறிபோதல் பண்றதே இதனாலதான். ரொம்ப மனசு வேஸ்டாடா இருந்ததுனால எழுதப்பட்டதுதான் அந்த பாடல். நம்ம நல்லபடியா அந்த காமராஜர் வழியில பின்பற்றுமோ. ஐயா காமராஜர் ஐயா சொன்ன வேதமாக நம்ம நன்றி அம்மா, ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி மேம், நன்றி. அழகா பேசுனீங்க மேம், ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. பாடலும் அழகு, உங்க பேச்சும் அழகு, சிறப்பு மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அழகான ஒரு விழிப்புணர்வு பாடலுமா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க, செம்மையா இருந்தது, ரொம்ப அழகா பேசினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாங்க இனியும் ஒரு சொந்தம், வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா?
4: இப்பதான் வந்து வர வந்துவானா, ஓடி வர பாட்டு பாடுறதுக்கு.
0: ஓகே ஓகே, பாடுங்க மேம்.
4: யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ, யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ, எந்த பாதை பட்டு சொந்த உள்ளம் விட்டு எங்கே மயங்கி நின்றாரோ, யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ. கட்டவிந்து கண்மயங்குவாரோ, அறிக்கை கிளந்து காலை போய்வாரோ, கட்டவிந்து கண்மயங்குவாரோ, அறி
5: கண்ட பாட்டு பார்வைப்பட்டு சொந்த உள்ளம் கேட்டு எங்கே மயங்கி நின்ற

0: சுகவை.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம். அந்த ஹம்மிங் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக பண்ணீங்க, ரொம்ப அழகாக பண்ணீங்க. கணீர்னு உங்கள் குரல் செம. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். இன்று பிறந்தநாள் அவருக்கு, சிறப்பு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அழகாக அருமையாக ஒரு பாட்டும் பாடிட்டு போயிருந்தாங்க, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணை சொந்தம் மருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஊட்டச்சத்து ஆசிரியர் கணேசன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: ஆ, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: என் காதலே காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்ணீர் என்று கேட்கிறாய்?

இரண்டு கேட்கிறான் காதலே.

இருக்கிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்ணீர் என்று கேட்கிறாய். சிறுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போ

0: சபரிவானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: என்ன மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்க ஊர்ல?
1: மழை மேகமும் கரெக்டா தான் இருக்கு.
0: பேல ஆனா ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டு தான் இருக்கீங்க.
1: ஆமா, எனக்கு சளி இந்த அடிக்கடி பிடிக்கும் மேம் இந்த நைட்ல. சரி,
0: பாடுங்க பாடுங்க.
1: எஸ்பி பாலசுப்ரமணிய இசை, பாடகர் யேசுதாஸ்.
0: பாடுங்கள்.
1: இப்போ சிகரம்மாச்சி தகரம், இப்போ தங்கம்மாச்சி காட்டு மூங்கில் பாட்டு பாடும் பொல்லாங்குடலாச்சி. அகரம் இப்போ சிகரம்மாச்சி தகரம், இப்போ தங்கம்மாச்சி காட்டு மூங்கில் பாட்டு பாடும் பொல்லாங்குடலாச்சி.

இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. கார்காலம் வந்தால் என்ன கடுங்கோ.

மாச்சி தகரம் கிப்போ தங்கம் மாச்சி காட்டு மூங்கில் பாட்டு பாடும் பொல்லாங்குழலாச்சி.

0: சிகரம் மாச்சி, தகரம் இப்போ தங்கம் மாச்சி, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் பொல்லாங்குழலாச்சி. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கரி. தகரம் இப்போ சிகரம் மாச்சி, தகரம் இப்போ தங்கம் மாச்சி, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் பொல்லாங்குழலாச்சி. நன்றி மேம்.
1: சிறப்பா பண்ணீங்க மகேஷ், ரொம்ப அழகா இருந்தது பாடல். ஆமா ஆமா, யேசுதாஸ் வாய்ஸ் சொல்லவா செய்யணும், அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி பண்ணீங்க, சிறப்பு சிறப்பு மகேஷ். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் அழகான ஒரு பாடல் செம்மையாக பண்ணார், அருமையாக பண்ணார், ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

ஒரு பாடல். நேற்று சரத்குமார் அவர்களின் பிறந்த நாள், அதையொட்டி ஒரு பாடல். இன்று மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:40. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொல்லிசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.